0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம் காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி
2: உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று வெள்ளிக்கிழமை, மே மாதம் 22ஆம் தேதி, மணி சரியாக 7 ஆகிறது. இது உங்கள் RM3 என்னும் வானொலி. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாதி நிகழ்ச்சி வந்து முருகப்பெருமானை போற்றும் பக்தி பாடல்களை அன்புடன் தருகின்றோம். இன்னொரு பாதி நிகழ்ச்சி நம்முடைய அன்றாத வழக்கம் போல் நிகழ்ச்சியை தருவோம். ஏனென்றால் இந்த நேரத்தில் நம்முடைய நாட்டில் மட்டுமல்லாமல் உலகத்தில் பல்வேறு இடங்களில் வைகாசி விசாக காவடி திருவிழா அதன் விரதம் நாங்கள் மேற்கொண்டு வந்து இருக்கின்றது. இதனை முன்னிட்டு இதோ நாங்கள் திருப்புகழ் பாடல் வரிசையில் உங்களுக்காக திருச்செந்தூர் திருப்புகழ் முதலில் அளித்திருக்கின்றோம். இதோ துந்தி சரிய மயிரே.

அன்பு மக்களே, நாங்கள் வைகாசி விசாக காவடி திருவிழாவினை முன்னிட்டு உங்களுக்காக முருகனை போற்றும் பக்தி பாடல்களை அன்புடன் தருகின்றோம். நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் அழைக்கின்றோம். சனிக்கிழமை மே மாதம் 30ஆம் தேதி அன்றைக்கு வைகாசி விசாகம், அதாவது விடை முரம் காவடியை கொண்டாடும் திருக்கோவில்கள் த்ரியானோ மாரியம்மன் தமிழ் கழகம், மோகோஷ் மாரியம்மன் திருக்கோவில், போகஸ்கத் ஆயிதா ஸ்ரீ கருமாரியம்மன் திருக்கோவில், மோதாய் ஒரி சிவ சுப்பிரமணியார் தமிழ் கழகம், கிராண்ட் ரிவர் நோஃப் வாய்ஸ் சேக்கிழார் முத்தமிழ் கூட்டம், குட்லேண்ட்ஸ் சிவ

சுப்பிரமணியர் கழகம், ரிஷ்ஃபோன் சன் ஜூலியன் வில்லேஜ் சிவசுப்பிரமணியர் திருக்கோவில், புவாலும் ஸ்ரீ விநாயகர் சீதலம்மன் திருக்கோவில், ஜெபயா ஹோஸ்பெல், ஹிந்து தமிழ் மகாஜன சங்கம், சுரினாம் மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் சவனா மாரியம்மன் திருக்கோவில். நாங்கள் சொன்ன அத்தனை திருக்கோவில்களிலும் சங்கங்களிலும் சனிக்கிழமை மே மாதம் 30ஆம் தேதி அன்றைக்கு நம்முடைய நாட்டில் வைகாசி விசாக காவடி திருவிழா சேரும் சிறப்புமாக நடைபெறும். அடுத்து வருவது உங்களுக்காக இன்னொரு திருப்புகழ் பாடல். அன்பு மக்களே, நீங்கள் எந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால், முருகனை போற்றும் பக்தி பாடலை கேட்க விரும்பினால், கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் 4020780070 என்ற தொலைபேசியின் மூலமாக அழைக்கலாம். அடுத்த பாடலை ஒரு சினத்தவர் முடிக்கும் என்னும் திருத்தனி திருப்புகழை நாங்கள் சிறப்பாக ரிவியஜோப்பா ஊரைச் சேர்ந்த அம்மம்மனின் பெருமாள், மொக்கா ஊரில் வசிக்கும் மருமகள் கெசிலா மற்றும் கணவன் ஜெசன், சோழன் செந்தாமரை, உங்களுக்காக சோமசேகரன், இதோ உங்களுக்காக இந்த திருப்புகழ் பாடல்.

நம்முடைய இன்றைய முருகனே போற்றும் பக்தி பாடல்களின் வரிசையில் கடைசி திருப்புகழ் பாடல் இதோ வயலூர் திருப்புகழ். இந்த திருப்புகழ் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும். இந்த பாடலை கேட்டால் தமிழ் மொழியுடைய தமிழ் மொழியினுடைய மகிமை உங்களுக்கு புரியும். இதோ இந்த பாடலை சிறப்பாக நாங்கள் அம்மா தேவி, அம்மா நீலம் மற்றும் அம்மா வனிதா, அம்மா வினுதா யாவு, அம்மா மனோன் மற்றும் அம்மா அனி கோவிந்தன் உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

வைகாசி விசாகம் என்பது நம்முடைய தமிழ் மக்களால் மிக பக்தியுடன் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான ஆன்மீக திருநாள் ஆகும். மேலும் இந்த நன்னாளில் பக்தர்கள் 10 நாட்களுக்கு விரதம் இருந்து கோவிலுக்கு போவார்கள். கோவிலில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு இடம்பெறும். பக்தி பாடல்கள் கூட்டம் கூட்டமாக பக்தர்களால் பாடப்படும். இதோ நம்முடைய உள்ளூர் கலைஞர் குரலில், செல்வி தீர்த்தண்ணா பொன்னுசாமி குரலில் அழகு தெய்வமாக வந்து ஒரு காவடி சிந்து பாடல்.

காவடி என்பது பக்தர்கள் தங்கள் உடல் மற்றும் மனம் ஆன்மாவை ஒழுங்குபடுத்தி முருகப்பெருமானுக்கு செலுத்தும் ஒரு நேர்த்தி கடனாகும். பக்தர்கள் விரதம் இருந்து தூய்மையான மனத்துடன் பால் காவடி, பன்னீர் காவடி, அழகு காவடி, மயில் காவடி போன்ற பல வகை காவடிகளை எடுத்து ஊர்வலமாக வருவார்கள். வேல்வேல் முருகா என்ற பக்தி பாடல்களை மற்றும் மந்திரங்களை இந்த சூழலை முழுமையாக ஆன்மீகமாக மாற்றுகின்றன. இதோ நம்முடைய பக்தி பாடல் வரிசையில் கடைசி பாடல், அழகான பழனிமலை ஆண்டவா.

0: தேனிசை அரங்கம்.
1: தேனிசை அரங்கம்
0: காலைதோறும்
1: 7 மணி முதல் 8 மணி வரை
0: எஃப்எம் தாளம் வானொலி.
1: எஃப்எம் தாளம் வானொலி.

நம்முடைய இன்றைய திரைப்பட மெல்லிசை பாடல்களின் வரிசையில் முதல் பாடல் பார் மகளே பார் என்பது இந்த திரைப்படத்தில் இடம்பெற மிக பிரபலமான பாடல்களில் ஒன்றாகும். இந்த பாடலை டி எம் சுந்தராசன் பாடியுள்ளார். இசை அமைப்பு எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் டி கே ராமமூர்த்தி ஆகியோரால் செய்யப்பட்டது. இதோ இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக அனைத்து அம்மார்களுக்கும் மற்றும் தாத்தா பாட்டிமார்களுக்கும் அளித்து இருக்கின்றோம்.

அன்பு மக்களே, நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் தமிழ் காப்பியங்கள் அதன் முக்கியத்துவம் என்ன என்று சொல்லப்போகின்றோம். காப்பியம் என்பது தமிழ் இலக்கியத்தில் மிக உயர்ந்த இலக்கிய வடிவங்களில் ஒன்றாகும். இது நீண்ட கதை அமைப்பில் நெறி, அறம், பண்பாடு, சமூக வாழ்க்கை மற்றும் தத்துவங்களை வெளிப்படுத்தும் பெரும் இலக்கிய படைப்பாகும். தமிழ் காப்பியங்கள் தமிழர் வாழ்க்கை, நாகரிகம் மற்றும் மதிப்புகளை ஆழமாக பிரதிபலிக்கின்றன. அவை வெறும் கதைகள் அல்ல, ஒரு சமூகத்தின் வரலாறு மற்றும் பண்பாட்டு ஆவணங்களாகவும் விளங்குகின்றன. நம்முடைய தமிழில் ஐம்பெரும் காப்பியங்கள் என்று என்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி மற்றும் குந்தலகேசி. இதில் சில முழுமையாக கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்தவை தமிழின் இலக்கிய செல்வமாக விளங்குகின்றன. இந்த காப்பியங்களின் முக்கியத்துவம் என்ன? காப்பியங்கள் பழந்தமிழர்களின் வாழ்க்கை முறை, உணவு, உடை, அரசியல், வாணிபம் போன்றவற்றை விளக்குகின்றன. ஒவ்வொரு காப்பியமும் நெறி, தர்மம், நீதியை வலியுறுத்துகிறது. உதாரணமாக சிலப்பதிகாரம் நீதி வெற்றியை பேசுகிறது. நம்முடைய தமிழ் மொழியின் இலக்கிய அழகையும் கவிதை செழுமையையும் உயர்த்தியது காப்பியங்கள்தான்.

அன்பு மக்களே, இன்று வெள்ளிக்கிழமை மே மாதம் 22ஆம் தேதி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. அலிபிரியா வக்குவாலிருந்து ஐயா மேகா மற்றும் அம்மா தேவி கோவிந்தன் தமது திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றார்கள். வாழ்த்துகின்றவர்கள் மைத்திலே, கீர்த்திக், லீனா, சாமி, கந்தன், அனுஷ்கா, நச்சல்வி, ஏத்தி, அம்மா வினுதா மற்றும் கோவிந்தன், கலிமுத்து, ஆகோ, பொன்னுசாமி, கன்னியப்பன், வேதாச்சலம், சிவன், ராமன், ராமசுவாமி குடும்பங்கள் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. அடுத்த பாடலை நாங்கள் முக்கா ஊரிலிருந்து தமது மருமகள் கேசிலா பெருமாள் பிறந்த நாளை முனித்து கணவன் ஜெசன், மகன் சோழன், மகள் செந்தாமரை, ரிவ்யாஜுகா பௌரை சேர்ந்த மாமியார் மனுன், மாமனார் ராஜன், சஞ்சீவன், சந்தி, சோமசேகரன், கியூபிப் நகரத்தைச் சேர்ந்த அம்மா ரூபி, அப்பா புவாலன், தம்பி தாரன், பெரினா, திருஷா, கீர்த்திகா, செழியன், இனிமை, இனியன், பாட்டி சுபமா, தமிழ் அவையார் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் மூத்த என்ஜினியரிங் சேர்ந்த அனைத்து தொழிலாளர்கள் சார்பிலும் பெருமாள், மூத்த, கனகசபை குடும்பங்கள் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக யதேவன் முதலிய அம்மா சுவிதா, வேதா, எழிலன், ராகினி, வெண்ணிலா, ஞானவன், யுவின், புஜா, அம்மா பாக்கியம் மற்றும் ஃப்ளக்கூரை சேர்ந்த சிவ குருநாதர் திருக்கோவிலில் திருப்பணியாற்றி வருகின்ற யதந்தபாணி அம்மா சுகந்தி அனைத்து கோவில் உறுப்பினர்களுக்காகவும் பாடலை கேட்டிருக்கின்றார்கள். பெல்கோஸிலிருந்து அம்மா சாரதா வடிவேலு தமது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் மகன் கெசவன், அக்கவேதி, மமே ரத்னோ, வனி, கனிகன், குவான், குலினா, ஜோதி, வனதன், யுதனன், வனினா, வகிசன், அம்பாள், தேவன், அக்கா வதி, மருதை குடும்பம், ராசன் குடும்பம் மற்றும் வடிவேலு குடும்பம். கியூபிப்பிலிருந்து அம்மா அம்பாள் ராசன் உங்களுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார். இதோ அடுத்த பாடல் உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

நாங்கள் ராஜன் மற்றும் செல்வி, தனிஷா, பிச்சன், சரோஜா, வாணி, யுவிலா, தர்ஷனா, மெகன், கருப்பன், சின்ன செட்டி மற்றும் புவலும் சீதலம்மன் திரு கோவிலைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் அடுத்த பாடலை அளித்து இருக்கின்றோம். மாதாள்பெயலிருந்து இன்று தவசி சனாசி தமது பிறந்த நாளை முனைத்து மனைவி ஜெனிஷா, மகள் ரெய்னா, அம்மா அம்பாள், அப்பா பூபாலன், தங்கை கலைவாணி, கெவின் மற்றும் அத்தை சரோஜா, மமி இந்திரன், ஜெஷினி, ஜெசன், செவியன் மற்றும் அகிலன், லெக்கிப் சென்னாய் அதாவது சென்னை குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. இதே பாடலை நாங்கள் பூமாலை, கிரீஷ், புஷா, நவ்நுவல், ஃபிரான்ஸ் உங்களுக்காக அடுத்த பாடலை

அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி அடுத்த பாடல்களோடு நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்கும் ஆறு மனமார்ந்த நன்றி. நாளைக்கு காலையில் மீண்டும் 7 மணிக்கு உங்களை சந்திப்போம். நம்முடைய அடுத்த தமிழ் நிகழ்ச்சி பிற்பகல் அம்மா அரசி வழங்க போவார். அதை கேட்க தவறாதீர்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் இன்றைய வெள்ளிக்கிழமை இனிதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம்.